கடலுதல் சரசுவி தரத்தனுலகூலகரீதுல ஆனந்த பயோஜினி மனதுலை முகங்குலன் யசங்கு